எந்த மனம் வச்சையா தோல் தோடி தொல்பலானே போனது அரடாங்கி கருத்துவாரியா போட்டு மண்ணு மாடியா கருத்தாரியா சீக்கிரம்.